வணக்கம் பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபையின் வானொலியின் ஊடாக. பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். ஏசப்பாவுமை தேடி வந்தேன், இங்கே எல்லாமே விட்டு விட்டு வந்தேன் என்கிறதான ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். பிரியமானவர்களே, நாங்கள் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்பாக செல்கின்ற போது நிச்சயமாகவே அந்த தேவன் எங்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற பொருள் எத்தனையோ பேரின் அன்பு எங்களுக்கு கிடைக்கலாம், ஆனாலும் அந்த அன்பெல்லாம் நிலையான அன்பாக இருக்காது. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சுயநலத்துக்காகவும் ஏதோ ஒரு தேவைக்காகவும் மாத்திரமே இருக்குமொழியே உண்மையான அன்பை யாருமே எங்கள் மேல் காட்டுவதில்லை, காட்டவும் மாட்டார்கள். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் உலக மனிதர்கள் அப்படித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே தம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்காக தந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்களை மட்டும் மறித்து உயிர்த்துள்ள அந்த கர்த்தருடைய அன்பு மாத்திரம்தான் பிரியமானவர்களே, அது உண்மையான அன்பு. அந்த அன்பை நாங்கள் பிடித்துக் கொள்வோம், நிச்சயமாகவே நாங்கள் என்றுமே விழுந்து போக மாட்டோம், என்றுமே சோர்ந்து போக மாட்டோம். அன்பு இல்லை என்று நாங்கள் ஏங்க தேவையில்லை. அன்பு என்று சொன்னவுடன் எங்களுக்கு எங்களுடைய நினைவில் வருவது எங்களுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமாகத்தான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் மாத்திரமே அன்பின் சிகரமாக இருக்கிறார், ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறார். அந்த ஆறுதலின் தெய்வத்தை நாங்கள் நம்பினோமானால் நிச்சயமாகவே கைவிடப்படும். அந்த கர்த்தரை நாங்கள் பிடித்துக் கொள்வோம், அந்த கர்த்தர் எங்களை வழிநடத்திச் செல்வார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் உலகத்தில் உள்ளவர்களை நாங்கள் நம்பியிருக்கும் போது நம்புகின்ற போது நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்பி அந்த நம்பிக்கை நங்கூரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கின்ற போது நிச்சயமாக கைவிடப்படும். அதே மாதிரி நாங்கள் நிச்சயமாகவே கலங்க மாட்டோம். பிரியமானவர்களே, அந்த தெய்வத்தை மாத்திரம் நினைத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு தேவனுக்காக அவருக்கு பின்பாக நாங்கள் செல்லும் போது ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார், தாழ்மையில் இருக்கிற எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதனால் நாங்கள் இந்த உலகத்தை திரும்பி பார்க்காமல் லோத்துவின் மனைவியைப் போல உலகத்தை திரும்பி பார்த்து நாங்கள் அப்படியே நின்று விடாமல் பிரியமானவர்களை தேவனை மாத்திரம் பார்த்து எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசாபாசங்களையும் முதறி தள்ளிவிட்டு உலகத்தில் மேல் நாங்கள் பாசம் வைக்காமல் உலக பொருள்களின் மேல் நாங்கள் நேசம் வைக்காமல் அவற்றை உதறி தள்ளிவிட்டு இயேசுவின் பின்பாக செல்வோம். நிச்சயமாக அந்த தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை உயர்த்துவார். நாங்கள் அவருக்கு பின்பாக சென்று அவருடைய ஊழியத்தை செய்வோமானால் நிச்சயமாகவே நாங்கள் பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம். அன்பியமானவர்கள், அந்த இனிமையான பாடலை தொடர்ந்து மலைகிய பாடல்கள் உங்களுக்காகவே ஒழிக்க இருக்கிறது. தொடர்ந்தும் எங்கள் கிருபையின வானொலியினோடாக நீந்திருங்கள்.

கேட்டு பிள்ளைகளே, பயத்தை மருத்துவம் ஒரு வியாதி என்று சொல்லுகிறது, ஆனால் பைபிளோ அது ஒரு ஆவின்னு சொல்லுது. இன்றைக்கு அந்த ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விரட்டி ஒரு தைரியத்தின் ஆவியை, ஒரு பலத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வோம்.

பார்முறைக்கு மாறி இலங்கி எந்த ஒரு இடத்திலும் உங்கள் போன் மூலம் நேரடியாக பணம் செலுத்தும் சுதந்திரத்தை அனுபவியுங்கள். பேங்கா கியூஆர் இப்போது உங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்பில்.

0: ஒவ்வொரு நொடியும் ஒலிக்கும் தமிழ் உணர்வாக மாறும் அந்த ஓசை சக்தி எஃப்எம் 103.9 104.1.
1: சக்தியின் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான புத்துணர்வான காலை நேர வணக்கம். இந்த அற்புதமான நாள்ல வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் ஸ்பெஷல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தொடர்ந்து அப்படியே 10 மணி வரைக்கும் நீங்க வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அதித்தி. இப்போ நம்ம எல்லாருடைய ராசிக்கும் நம்ம பச்சைக்கிழி பச்சையம்மா என்னென்ன மாதிரியான பலன் சொல்றாங்க அப்படின்றத ஓடி போய் கேட்டு வந்துடலாமா?
2: எதிர்பாராத நன்மை கிட்டும். கடக ராசியான்பர்களே, சின்ன சின்ன விஷயத்திலையும் செலவு அதிகரிக்கும். சிம்ம ராசியான்பர்களே, 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க. கனி ராசியான்பர்களே, நீங்க சொல்ற சொல்லுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. துலா ராசியான்பர்களே, செய்யற செயல் நற்செயலாகும். விருச்சிக ராசியான்பர்களே, நீங்க செய்யற முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். தனுசு ராசியான்பர்களே, மன வருத்தம் ஏற்படும். மகர ராசியான்பர்களே, சுகம் தரும் செய்தி காதுக்கு வரும். கும்ப ராசியான்பர்களே, ஊருலகமே உங்க பெருமை பேசும். மீன ராசியான்பர்களே, எதிர்பாராத சிக்கலை சந்திப்பீங்க. சுருக்கமா பலன் கப்பமா, மேஷம் உற்சாகம், ரிஷபம் வெற்றி, மிதுனம் நன்மை, கடகம் செலவு, சிம்மம் பாராட்டு, கன்னி எதிர்ப்பு, துலாம் நற்செயல், விருச்சிகம் முயற்சி, தனுசு வருத்தம், மகரம் சுகம், கும்பம் பெருமை, மீனம் சிக்கல். எல்லா ராசிக்கும் சுருக்கமாவே பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
3: பச்சை கிளி பச்சை அம்மா.

தொடர்ந்து மணிந்திரங்கள். இது உங்கள் சக்தியின் வணக்கம் தாயகம். இது மாறா திரைப்படத்திற்காக ஜிப்ரனின் இசையில் சித்ரீராம் பாடும் பாடல்.